0: Welcome back. You're watching The Burning Question on India Today with me, Anjali Pandey. And right now we're getting some breaking news. This is regarding the Jharkhand protest and the JPSC exam row. Now, ED has entered the picture. Enforcement Directorate has filed laundering case over the JPSC examination. ED case has been registered a week ago. And Centre now hints at massive financial loot in the examination. Money laundering angle is now also being probed. BJP alleges that jobs were sold under the Soren government. The BJP is demanding deeper probe into the recruitment scam. BJP says that Soren government stole jobs and fears CBI probe now, because remember, the government has still not accepted the CBI probe demand which is being raised by the students protesting. And the ED action adds heat to the Jharkhand jobs row. Centre versus Soren government, direct political showdown. So ED has now filed a case in connection with the irregularities in the JPSC examination. The case was lodged a week back by the Enforcement Directorate under the Prevention of Money Laundering Act. So that's the big development in the JPSC exam row, as the Enforcement Directorate has now also entered the picture. And there are financial irregularities also, alleged financial irregularities also, that are now being probed by the Enforcement Directorate. Remember, this comes amid the calls for CBI probe in this matter, which has not yet been accepted by the Soren government. Meanwhile, the BJP is hitting out at the JMM government, saying that a deeper probe is required, and the Soren government stole jobs and now fears CBI probe. And the ED action is now being taken, and that has now added heat to the Jharkhand jobs row. My colleague Manish Pandey is now joining us with more details on this. Manish, now the Enforcement Directorate has also entered the picture in the Jharkhand recruitment scam and will now be probing the alleged financial irregularities. Give us more details on the case that has already been filed.
1: Well, Anjali, the FIR in this case was registered by the state CID, and based on the FIR which was registered by the CID, now the Enforcement Directorate has registered a money laundering case in connection with the irregularities during the JPSC examination. As far as sources within the Enforcement Directorate are concerned, they have gone through the documents, they have gone through the suspects in the case, and it is expected that very soon the Enforcement Directorate will carry out search operation in connection with this case. What sources within the ED have also told that it seems like a pattern in which some of the accused who were already aware of the entire process of the examination, and they have time and again used the same method to do such irregularities. Now, those individuals have been identified, and they will be, raided by the Enforcement Directorate very soon. Now, the ED has already lodged an ECIR last week, which is an FIR in connection.
0: All right, Manish, thank you for those details. Tamil Nadu Chief Minister Vijay is speaking on the special resolution for Tamil Nadu anthem. Let's listen in.
2: Tamil Thayinu Solli Uyarva Padinaru. இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமாக சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார், அந்த முகத்தோட நெத்தியில் வைக்கிற பொட்டு தான் திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னார். இந்தியாவோட நெற்றியில் இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழை சொல்கிற தமிழ்தாய் வாழ்த்தில் அனைத்து உலகமும் இன்பமுறைன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்குதே தவிர, எந்த மொழியையும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசலை, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனால் தமிழ் தமிழ்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல. அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேரு தானே அது. நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரே, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கு? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி
0: language that is well known and well loved, if we push it to the back bench,
2: அதனால தான் சொல்றோம்,
0: then what justice are we doing?
2: தமிழ்னா உணர்வு. உலகத்துல தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில மறைஞ்சு போகுது.
0: That's why we keep reiterating Tamil is our life. Tamil is
2: தமிழ்ல
0: an emotion and it is something that is intertwined within our hearts and lives
2: சங்க இலக்கியம்
0: since forever.
2: திருக்குறள் இன்ன போதாதான் தமிழோட பெருமையை சொல்றதுக்கு இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ்.
0: Isn't just the world renowned திருக்குறள just one example to show the greatness of Tamil language?
2: நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல முதல் இடத்துல தான் இருக்கணும். நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரிய
0: our Tamil Thai anthem should be the first that needs to be sung at every
2: Tamil Thai வாழ்த்துக்கு
0: government function.
2: அதானே மாநில உரிமை.
0: Isn't it not right that the Tamil Thai vaazhthu, the Tamil anthem which sings praises of India,
2: முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு
0: அரசாங்கம்
2: அது செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 December,
0: there was already an order that was passed several decades back saying that the Tamil Thai anthem should be sung as the first song before any government program.
2: தமிழ் தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும்.
0: Later on, even in
2: 2026
0: functions and several other public functions as well, it was later notified that the Tamil Thai anthem, Tamil Thai vaazhthu, the Tamil anthem will be sung.
2: நம் அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 தேதி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்கள்ல தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம்.
0: We had ourselves written to the union government a letter stating that it is only right that the state anthem be sung first and especially the Tamil Thai vaazhthu be sung first.
2: தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாக.
0: It has always been precedent that the Tamil Thai vaazhthu be sung at the very beginning of any event.
2: தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ் தாய் வாழ்த்தின் மரியாதையை
0: Honorable Speaker, Tamil is our lifeline, Tamil is our very breath, and Tamil Thai vaazhthu is our pride.
2: Tamil Thai vaazhthu,
0: there is no chance for anyone to make any discussion or debate that the Tamil Thai vaazhthu, the Tamil anthem should be sung first.
2: மேலும் தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம், நம்மை வேறுபடுத்துவதல்ல.
0: There is no need for
2: பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் தாய் வாழ்த்து
0: தமிழ் anthem to be politicized and தமிழர் பண்பாட்டின் a debate that we opened on this.
2: உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள
0: தமிழ் தாய் வாழ்த்து, the Tamil anthem is an essence for the public of Tamil Nadu, for the people of Tamil Nadu, and it will always continue to be so.
2: பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ் தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டு வரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும்.
0: I hereby request to move the resolution and ask all parties to go ahead and
2: தமிழர் நாகரிகம் உலகின் மிக
0: in accordance
2: மரபுகளில் ஒன்றாகவும்
0: help pass the resolution that the Tamil Thai vaazhthu be sung at the first beat at any government event, any public event, any of the events that be taking forth in Tamil Nadu on the public diaspora.
2: நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது.
0: The first order that was passed several decades back stating that the Tamil Thai Vaazhthu should be sung at the first, at the beginning of any government events, we request that the same be upheld even now.
2: வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை
0: வலியுறுத்துகிறது.
2: அடிப்படையில்
0: உறுப்பினர்களும்
2: இந்த தீர்மானத்தை ஒருமனதாக
0: I want to move the resolution that unanimously all parties must accept this that I have requested before the assembly.
3: இந்தாடி வேந்தர் தந்தை பெரியாரை வணங்குகிறேன்.
0: I place forward the resolution seeking Tamil anthem to be sung compulsorily before events, and I urge that this resolution be passed unanimously.
3: நீங்கள் சவாரி செய்யலாம் என்று தியாக உள்ளத்தோடு வாழ்ந்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஓய்வறியா உடைப்பாளி அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். எங்களை இயக்குகிற தலைவர், எதிர்கட்சி தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும்,
0: So, Tamil Nadu Chief Minister Vijay has moved the Tamil anthem resolution, saying that the Tamil anthem respect is a respect to the Tamil language and Tamil culture, and that Tamil is the lifeline of the Tamilians, and that it must be sung first at all the government events. My colleague Apurva is in fact joining us with more details on this. Apurva, help us understand, can a state anthem take precedence over the national song? But in fact, if you do see, you know, that this was particularly why the Chief Minister had mentioned about, you know, earlier on a government order that had been passed, wherein it stated that the, you know, the Tamil Thai Vaazhthu, the Tamil anthem, be go ahead and sung first. And it has always been the norm. It had been, in fact, a precedent that had been set here as well. And in fact, earlier on, we saw this discussion wherein the Tamil Nadu opposition parties had also talked about this. Interestingly enough, 21 MPs from Tamil Nadu had written to the governor here and also talked about how, you know, there is a need for the Tamil anthem to be sung at first, and that they had also requested it. It's not, in fact, the Chief Minister in his speech talks about the importance of the Tamil Thai Vaazhthu and how, you know, in its essence, it captures the beauty and the unanimity that, you know, the country is. It's about India and how it is imperative that the Tamil Thai Vaazhthu be sung first ahead of, you know, any government function or any of the programs that is likely to take place. And that's what the Chief Minister also reiterating. He, you know, the very specifically, this resolution that is moved in the Tamil Nadu Assembly talks about how important it is. It's not belittling, or it's not about, you know, the state anthem taking precedence over, you know, the national anthem or, you know, Vande Mataram. But more importantly, it is about realizing the importance and the kind of culture and the pride that Tamilians share with the Tamil anthem, the Tamil Thai Vaazhthu. And that's what
4: is the norm that has always been followed, and that is a precedent that has already been set, and why must it be disturbed is what is the question that had been raised earlier on. And it looks like the Tamil Nadu Chief Minister Joseph C. Vijay also echoes the same sentiments there, and that's why he has urged all the parties here in the Tamil Nadu Assembly to go ahead and support this decision, which is that the Tamil Thai Vaazhthu, this Tamil state anthem, be sung first, be it at any government functions or any of the public functions here. For the